0: ஜா பப்பலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரி ஓபிலாஷி சை பால்
3: சித்ரசீமல இப்படு நுவ்வுலேக நேனிலேனும் ఈ చిత్రం కోసం ఎస్పి బాలసుబ్రహ్మణ్యం ఆలపించిన వేటూరు గీతం సంగీత మార్పి పట్నాయక్.